மாத்திரைகள நமஸ்காரம். யான ஹள்ளிமனை ஹைதராளி பண்றது கொய்யூர். யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தில் லைக் சகார மல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM. உந்தேன் நிகழும் மாத்திரலா கேன்லே குஷிப்படையிலே.